கிருபால தியாவ் ரஹத்தவர் கசவர் கம்பாவது மானை பிரீத முகம் கணலாவது ஜானனஹார் பிரபு பரபீன் பாஹர் பேக் பாஹர் பேக் ந காஹு பிஹின் அவர் உபதேச ஆப் ந கரே ஆவத் ஜாவத் ஜனமே மரே

கிளவிக்குப்பாப சபு கட்டிய ஹோமே சுக்கே குமான குருமுக்கு கமல விகசையா சபையாத்தும் பிரம்ம பிஷான ஹர ஹர கிருபா தார் பிரபு ஜனநானுக்கு ஜப் ஹரநாம துனாசரி துனவந்தி ஜானிய பாயி